தசாதி ஒன் நினப்பு பொத்தி படுத்தாலும் புகவில்லை ஓ சிரிப்பு. தப்பகல தூக்கமில்ல ராசாத்தி ஒன் அனப்பு பொத்தி படுத்தாலும்.

கண்ணுரங்கு நேரமல்லா கண்மணிய ஓங்கனவா கட்டி எனக்கு இரண்டி தலைவனைய ஓ நினைவா கண்ணுரங்கு நேரமல்லா கண்மணிய ஓங்கனவா கட்டி எனக்கு இரண்டி தலையனைய ஓ நினைவா தாய்மடியை தேடு.

0: நானும் கேக்குறேன், நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன். நான் பார்த்தானே நானும் கேக்குறேன், நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன். உரத்தில உனக்காக காத்திருப்பேன், உன்னோட நான் உன்னா பேசணும். அடி அதனால கண்ணுக்கு முன்ன வந்து நிக்க வேணும்.
1: 你的李光博电台明天给去播送完了，下面我们播送一篇短评，题目是日本信用评级机构将印度主权信用评级上调至 A-, 暂望维持稳定。印度政府欢迎日本信用评级机构决定将印度长期外币和本币发行人评级上调一个等级，由 BBB+ 升至 A-， 通知维持稳定展望。GSR 还将印度的国家上限上调一个等级之 A。 此次评级上调反映了印度稳健的经济增长，经济增值在夯实增长基础方面的有效性，以及金融体系稳健性的提升。GSR 指出，在强劲的私人消费和公共投资支持下，印度经济持续保持较高增长率。印度统计与项目实施部发布的最新 GDP 估算显示，2025-2026财年实际 GDP 增长保持强劲，达到 7.8%。 2026-2027 财年第一季度增长势头得以延续，尽管面临全球不利因素，实际国内生产总值仍增长 7.8%。 该机构还强调，政府持续实施有利于生产率增长和经济发展的